சிப்பு வைபடி முத்தியமை அட்டுலே பிராப்தானுசாரமை அலரு முக்தி அட்டுலே பிராப்தானுசாரமை அலரு முக்தி இசுகலு வர்ஷ ஜலதார இங்கி போ மதுரமை நீச்சு ரேகடி மசகலோரம் சிப்பபை படி